ஜகத்காரணமச்சுதம் ஆவிர்பூதஞ்ச சிருஷ்ட்யாதௌ ப்ரக்ருதே புருஷாத்பரம் ஏவம் த்யாயதி யோ நித்யம் ஸ யோகீ யோகினாம் வரஹ. நமோ வ்ராதபதயே, நமோ கணபதயே நமஃ.

0: அங்கனைய தேவதி தாத்தானா
1: கல்யாண் போயிலோ போய் தோத்துதோ ராம தர்மா.